0: கண்ணா.
1: பக்கம்மா பக்கம்மா
2: பக்கம்மா.
3: ஹாஸ்ய அபிநேதா கே ரூப் மே மஹமூத் நே 70 ஆர் 80 கே தசக் மே அப்னே கோ கிசி ஸ்டார் கே ரூப் மே ஹி ஸ்தாபித் நஹி கியா பல்கி ஐசி ஐசி ஃபில்மே பனாயி ஜோ மனோரஞ்சன் கே லிஹாஸ் சே பா கமால் ஹே.
4: வணக்கம் ஜி.
0: ஓ போ சலியே நா.
4: அய்யோ ஏக் மினிட் டைம் நா ஜி, யே கிடகி பந்த் கர்.
0: கியா ஹே?
4: கிடகி பந்த் கர்னா ஜி.
0: யோ
4: யோ வோ படா படா ஆக்கு கால் கே தேக்தா நா.
0: தேக்னே தோ சுன்னே தோ, ஜரா இன்கோ பி பதா சலே கே கானா கியா ஹோதா ஹே.
4: அய்யோ யோ பஹலா போலனா நா ஐசா பாத். டாய் போலா, தும் ஆனா கானா கானா ஆனா.
5: தும் நீ கானா, தும் ஜானா ஹம கானா.
4: யே ஹம ஜானா தும் கானா, பாப் கா ராஜ் யா போலா, யே ஹம தேரா கோலா பனனா கோலா, யா தாலி தே ரே யா கானா கானா.
6: சல்
4: தேவி, தும் பதானா பதானா.
6: பூஜா குரு குஷு சலோ குஷு சலோ.
3: தோஸ்தோ, ये बताने की जरूरत नहीं है कि ये फिल्म पड़ोसन के डायलॉग थे। फिल्म पड़ोसन का संगीत काफी लोकप्रिय हुआ था। संगीतकार थे इसके राहुल देवबर्मन। पहले ये गाना सुन लेते हैं, इसके बाद हम आपको एक किस्सा सुनाएंगे।
7: ये कच्चा